தெரியண்டா ஒரு சின்ன கீச்சு. ஐயோ என்ன கீச்சங்க மத்த கடி, ஐயோ எங்க மத்த கடிண்டா ஒரு கீரை வர கீரை கோம பிவி. ஐயோ என்ன கண்டார ஐயோ அண்டாரி மம்மி ஜங்கோ என்ன மச்சோ ஞங்கே வைக்கி வாங்கே. ஐயோ